பார்த்தீங்கன்னா ஜோதி பய ஜோதி மாய சமானா லிகித பிரேனே சோதனை சானா கர்த்த கர்த்த கர்த்த கர்த்தா கருணா கர்த்தா ஜானா ந பண்டதன சதுரசியானா ந பூலோன பிரம்புல்லானா கதோ ந கதையோகம் பஜானா நான கர்முக சய சமானா குடிகாரி மல்லாபெல்லாம் மன குஞ்சர காயாவது யான குரங்க சசோதனை சான்ன